0: அறுபதி
1: மெதகுதி
0: அலோரினா
2: கிரிஹினா
0: மதுவிகா
1: சோபுகா
0: நதிரித்ததும் தன ஒரேத்தால கன ஜோ தூல சன தேக் வேலுக்கு கன தர தர அனுராதா
1: உகஹாதா
0: অনুরাধা
1: বোকাহাদা
0: জলে পুড়ে যা জলে পুড়ে যা জলে পুড়ে যা।